0: எமது ஆர்எம்ஃப்ரீ வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 18 தேதி இன்றைக்கு நம் மாதத்தின் 5வது மாதம் ஆவணி மாதம் முதல் நாளாகும். இந்நேரத்தில் அதாவது சரியாக காலை 7 தொடங்கி 8 வரை இந்த 1 நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 முதல் 8 வரை

நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள். புதிய செயல்களையும் அல்லது விஷயங்களையும் கற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சியாக இருக்கவும்.

இறைவன் அருளால் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இன்றைய நாளை ஆகட்டும். எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா. அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த அருமையான ஒரு பாடல்.

பலம் பெருக, நலம் வாழ்க, நேர்மறையான எண்ணங்கள் நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். உள்நாட்டு கலைஞர்கள் அதாவது லட்சணா லட்சணி டோப்லா ஆகிய இரு சகோதரர்கள் இணைந்து பாடும் பழமை வாய்ந்த இந்த பாடலை உங்களுக்காகவே. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே.

0: வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நிதி அறட்டுப்பால் இன்றைய குரல் அழுக்காறாமை நாட் என்விங் அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காற்றின் அந்த பாடுபாக்கு அறிந்து பொருள் தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீ செயல்களில் இது பட மாட்டார்கள் என்பதை இதன் பொருளாகும் தட் இஸ் த வாய்ஸ் நோயிங் த மீஸ்ரி தட் கம்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரேஷன் வில் நாட் த்ரூ அண்ட் வி கமிட் அண்ட் ரைட்டியஸ் டீட்ஸ் இது உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள் சரியாக 8 மணி வரை
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
0: துள்ளி வரும் தேனிசை பாடல்களை நீங்கள் கேட்டு கேட்டு மகிழ்வடையுங்கள் ஏன் இனியா பொன்னிலா

இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரும்பிய அனைத்தும் நடக்கப் போகிறது. இன்று நீங்கள் பேச அல்லது கேட்க விரும்புவது ஏதேனும் உள்ளதோ ஸ்ரீ மாதேவன் அவர்கள் குரலில் வரும் ஒரு பாடல் சந்திரமுகி படத்து பாடலாகும்.

பாடலே ஒலிவுட் பக்வா ஊரிலிருந்து ஜிவி கங்கம் மற்றும் அப்பா அப்பத்தன் தங்கை ஷீலா மற்றும் கங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல். மேலும் லெஸ்காலியே ஊரிலிருந்து மாமன் ராஜு நாய்கன், குமிலா, ஜெசினி, ஆதவன், ருடேசன், அம்மா நாகி மற்றும் நாய்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

துளிவரும் தேனிசை பாடல்கள் தொடர்ந்து 8 மணி வரை உங்கள் ஆர்எம் ஸ்ரீ வானொலியில். முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. முயற்சிப்போம். தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வி டூ இன் லைஃப் இஸ் டு லிவ் விதவுட் ஹர்ட்டிங் அதர்ஸ் as much as possible.

இன்று நீங்கள் முடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயலை மட்டும் மனதில் நினையுங்கள். அந்த செயலை வெற்றிகரமாக முடித்துவிட்டு நீங்கள் அடையும் மகிழ்ச்சியை காட்சிப்படுத்துங்கள். இந்த எனர்ஜியோடு உடனே வேலையை தொடங்குங்கள். இது உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. அடுத்து வரும் பாடலை போர்ட் லூயிஸ் சூழலிருந்து நிக்கோலி தெரு அம்மா தேவி அப்பசாமி கணவன் தர்மா மகன் சாம்பசிவம் மருமகள் ஜெனா மகள் கேசவல்லி மருமகன் திலன் மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் உக்குள்ளே உளிர்ந்து அக்கா வனிதா ராமன் கணவன் காசன் அம்பு அம்மா அமிர்தவழி புனன் மகள்மார் மோகினி நிதி யுதி குயில் பேரன் வேத் பேத்தி அவ்வா மருமகன்மார் வினோத் செந்தீரன் மற்றும் ராமன் குடும்பத்தார் தம்பி இன்பன் மனைவி பேபி மகள் கல்வி பொன்னன் குடும்பத்தார் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் முக்காவிலிருந்து அம்மா நீலம் அம்மா சீக்கிரவன் கோவிந்தன் மகள் அருவி மருமகன்மார் பழனி பேத்தி நேசி மற்றும் அமாசி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் பிஜி தோம்போவிலிருந்து உமா கங்கடு மற்றும் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் ஹுயஜகாப்பா உளிருந்து அம்மனோன் பெருமாள் அம்மா மனோன் பெருமாள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் ஆகியோரின் சார்பில் இதோ உங்களுக்காக நான் வழங்கும் அருமையான ஒரு பாடல். எனக்கு பிடித்த கருப்பு எனக்கு பிடித்த கலரு.

செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஆகஸ்ட் 18 நாள் பிறந்த நாள். வாழ்த்துக்கள். அற்புதமாய் ஒரு நாள், ஒரு கவிதையின் பிறந்த நாள். இதய கண்ணாடி என்றென்றும் நட்பின் வண்ணங்கள் தரும் புன்னகை தருணங்கள். இது இனிய பிறந்த நாள். வாழ்த்துக்கள்.

இந்த புண்ணிய தினத்தையொட்டி லமிச்சு ஊழிருந்து அல்வின் முரளி பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி பிரிசிலா, மகள் குமிலா, மைத்துனி அருமை, அம்மா சிரோட், பரவிதன், வீணா, தனிஷா, சுசிலா, சீனிவாசன், தமிஷா, தவினா, தருணா, மருமகன் அக்ஷய், மாலா, வினோஷா, திருமதி மற்றும் முரளி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சமுனி ஊழியர்ந்து விநாயகன் மற்றும் சிறுமை அருணாச்சலன் அவர்கள் திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு அப்பா தேவன், அம்மா சந்தியா, சந்தே, செவியன், சின்யன், அன்பன், அருமை, கிஷினி, தஷானா, விம்லா, வதி, சுந்தரி, ஜெயா, ஜோவனன், மேவின், கலைவாணி மற்றும் வெங்கடலா பிள்ளை குடும்பத்தார், அருணாச்சலம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். புபாசன் உளிர்ந்து அம்மா

அம்பாள் அந்தி கணவன் கருணா மெலிசா விஸ்வன் தனுஷா ராணியா மேலும் இன்றைக்கு கனடா வெளிநாட்டில் வசித்து வரும் பிரீத்திமார்கள் கியானா பிறந்தநாள் விழாவுக்காக தவினாலியா தீலா ஜிமி ஜனேஷ் மற்றும் வீராப்பன் குடும்பத்தார் அந்தி குடும்பத்தார் ஆகியோரின்

umila tambi resigen na pai mila amai fidu titapa yus yaniswaran vendi varada siranjani yana rubi sugan shanen vinisen ate rubi Ate Devi Valu, Yovan, Pallavi, Ryan, Matrum, Subia, Kurumatar, Agurin, Sarbilum, Narvatukale, Kurgindarkal, Flak, Ulirinde, Iswaran, Alagari, Perinanam, Kaga, Ama, Maladevi, Manevi, Arume, Tivian, Vivian, Apa, Kovilen, Ama, Rajeswari, Pushpa, अमा पुष्पा अमा राजेश्वरी विमा अंबिगे अति कुमारे मामन कुमारेशन अति वेगा मामन मगन अति मणि अमा देवी तथा रामा कृष्णा इंदिरन चित्ती अति विनुदा इयावु फ्रॉम वाक्वा अमा विजयलक्ष्मी अमा राजेंद्री அழகிரி குடும்பத்தார் நேசிகடு குடும்பத்தார் மாணிக்கம் ரங்கியா குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்று கல்யாண முருவன் பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா கேவன் மற்றும் முருவன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லமிச்சே ஊழிலிருந்து வெனிசன் நில்மா சவைமுத்து அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு அம்மா சரோஜாப்பா நாதன் தங்கை பல்லவி மாலை இந்திரன் ரூபன் அருஷி நக்கீரன் யோவிலன் மற்றும் சவைமுத்து குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

சிறந்த நாள், பிறந்த நாள், இச்சிறந்த நாளில் உங்கள் வீடெங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க இதோ உங்களுக்காக மலருது புது நாளே.

C'est vrai que la meilleure spadinette en nord, dans le nord, Walter. இன்னும் சில நேர் இருந்திருப்ப பற்றி நான் வழங்கும் பாடல் தாங்கி உளிருந்து பிகே முகமுத்து பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் காசன், மகள் செல்வி விஜயா, மகன் வருணன், மருமகன் விஷால், முறிமுத்து குடும்பத்தார், தேவகி சங்கையன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லிஸ்காலியே உளிருந்து மாமன் ராஜு, பூமி ராஜசிங் யாதவ், ருடேசன், அமாயன் நாயகி மற்றும் நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் வழங்கும் இந்த பாடல் அமைச்சே ஊழிருந்து தகன் ஓகியா பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா கவிதா, அம்மாய் மகா, அம்மாய் தங்கை, அம்மாய் வினோதா, லலிதா, ஹரி, ஹன்சினி, ஆடவன், சோடியன், கியான், சயனா, கரம்பன் குடும்பத்தார் ஓகே

நாம் சிறப்பாக இந்த பாடலை ரவியாஞ்சுகாப்பா உள்ளிருந்து வசந்த ரூபி சஞ்சீவன் ஜெசன் கிசிலா சிந்தாமரை சோமசேகரன் சோழன் மற்றும் பெருமாள் குடும்பத்தார் தமிழ் அவையார் சங்க உறுப்பினர்கள் சார்பிலும் நாம் வழங்கும் பாடல்

0: Continuous music.
1: கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசிக்க மறக்காதீர்கள்.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

நான் வழங்கி வந்த உங்கள் இன்றைய நிகழ்ச்சி இனிய பாடலுடன் சங்கர்மை தேவன் அவர்கள் குரலில் அருமையான பாடலுடன் நிறைவு பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கி

உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெருந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசி. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வர்ஷ் அவர்கள் வழங்கும் துளி ரகாலு என்னும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நீங்கள் சிரித்த முகத்தோடு இருங்கள். சிரிக்கும் போது முகத்தில் உள்ள

உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம் நேர்களே. Wishing you all a wonderful day ahead. Stay safe, take care, keep always smiling and wishing you all the best.

0: ഉള്ളടക്കം പരിഗിടുവായ ആയർദം മായ നീവ ആയർദം മായ നീവ
1: நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வர்ஷ அவர்கள் வழங்கும் துளிர கழுவனும் நிகழ்ச்சியை இடம்பெறும். யூ பிளீஸ் கீப் ஆல்வேஸ் ஸ்மைலிங். சிரிக்கும் போது முகத்தில் உள்ள தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. இது முகத்தில் சுருக்கங்கள் விழுவதை தடுத்து உங்களை எப்போதும் இனிமையாக காட்டு உதவுகிறது.